0: ஷேக்கெல்லாம் சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷேக்கெல்லாம் சுக்கன் சிங்கா கஷம்பா அந்தலா ஷேக்கெல்லாம்
1: Si vols un estiu fresco,
2: sumérgete con la música más refrescante.